0: Center 95.5, North South 95.6, East West 98.2.
1: You are listening your RM3 Manoranjan Radio. Manoranjan Radio.
2: Your kind of music, all day, all night, right here on your one and only station.
0: தொண்ணூற்று நான்கு தொண்ணூற்று ஐந்து புள்ளி ஆறு தொண்ணூற்றி எட்டு புள்ளி இரண்டு ஆர்எம் ஃப்ரீ வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.96 98.3 மெகாஹெர்ட்ஸ் 99.96 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதே இடத்தில் இதே சேனல் உங்கள் உழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை மே மாதம் 25ஆம் தேதி. ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விடப் போவதில்லை, உன்னை இகழ்வதாலும் நீ தாண்டு விடப் போவதில்லை. எனவே என்றுமே நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள்.

அம்மம் வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்தவரை அன்றைக்கு வைகாசி விசாகத் திருநாள். எனவே இந்த வைகாசி விசாகத் திருநாளை முடித்த நம்முடைய நாட்டில் ஆண்டுதோறும் சில திருக்கோயில்களில் வைகாசி விசாக காவடி திருவிழா சீரும் சிறப்பாக நடைபெறும். எனவே வழக்கமாக நம்முடைய இன்றைய பாதி நிகழ்ச்சியிலே உங்களுக்காக திருமுருகனை போட்டும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அம்புடன் நாம் வழங்குகின்றோம். ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை

முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும்தான். முருகப்பெருமானுக்கு உயிர ஞான சக்தி வேலாயிடும். நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி, சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும்தான். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகனின் வேல் கருதப்படுகிறது.

வைகாசி விசாகம் என்பது தமிழ் மாதமான வைகாசியில் விசாகம் நட்சத்திரத்தில் வரும் மிகவும் புனிதமான நாளாகும். இந்த நாள் பெரும்பாலும் முருப்பெருமான் அவர்களின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் உலகிற்கு அவதரித்த தினம் என நம்புகிறது இந்த வைகாசி விசாகம். அறிவு துணிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அருளும் நாள். முருகப்பெருமானின் திருக்கோயிலில் அபிஷேகம், காவடி, பால்குடம், அன்னதானம் போன்றவை நடைபெறும். விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மன அமைதி மற்றும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகிறார்கள்.

உங்களுக்கு சில அறிவிப்புகள். வரும் சனிக்கிழமை மே மாதம் 30 தேதிக்கு வைகாசி விசாக காவடி திருவிழா நடைபெற இருக்கும் சில திருக்கோயில்களில் த்ரியானோ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், மோகோஷ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், போ காஸ்கத் ஆரியத்தா ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோயில், மவுத் ஓரி மூக்கா அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், கவுண்ட்ரிவியனோஸ்வஸ் போர்ட்லூஸ் சேகரர் முத்தமிழ் கூட்டம், குட்லன்ஸ் அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், ரிஷ்வோ சாசூயா வில்லேஜ் அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், போவாலோ மேபேக் ஸ்ரீ விநாயகர் சீதாளம்மன் திருக்கோயில், ஜெபே ரோஸ்பெல் தமிழ் மகாஜன சங்கம், சுகினம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், சவண அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். நாம் குறிப்பிட்ட இந்த திருக்கோயில்களில் வரும் சனிக்கிழமை மே மாதம் 30 தேதிக்கு வைகாசி விசாக காவடி திருவிழா நடைபெறும்.

வேறென்று வினையில்லை மயிலென்று பயமில்லை என்பதை தோன்றுத்துத்து சொல்லும் கூற்று முறைப்பெருமானுக்கு இந்த வெளிநாள் வேல்புருகன் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மன் எனும் அடக்கனை அடைக்க பார்வதி தேவி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரத்தி வேலை வடிவம் அமைத்து அதனை கொண்டு சூரனை வடைக்கச் சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. அதாவது வேல் என்பதே சக்தியின் அம்சம். அதனாலேயே வேலுக்கு சக்தி வேல் என்ற பெயரும் உண்டு.

0: இன்றைய காலை சிந்தனை நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்படுத்தடை. நல்லதாக நடந்தால் அது அதிசயம், கெட்டதாக நடந்தனால் அது அனுபவம். நல்லடை நினைப்போம், நல்லடை நடக்கும். உங்கள் விருப்பமான ஃப்ரீ வானொலியில் உங்கள் விருப்பமான தேனி சரங்கம் மதிக்காலை தோறும் உங்களுக்காக உங்களை முழக்க உங்களை சுவையினும் 8 மணி வரை ஸ்டேஜுக்கு. திங்கக்கிழமை மே மாதம் 25 ஆனவருக்கும் இனிமையான நாள். அப்படி ஸ்மோனிங் மண்ட் ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

0: அனைவருக்கும் இந்த அதிகாலையில் வழக்கமாக என் நம்முடைய ஆர்எம்சி வானொலியில் வர்க்க வர்க்க என்று அன்புடன் நாம் நல்வருக்கிறோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். உங்கள் இனிய திங்கட்கிழமை காலை இது புத்துணர்ச்சி உடன் தொடங்குகிறது. வீக்கெண்ட் முடிஞ்சது. மேலும் இந்த காலை சூரியன் போல உங்கள் மனசிலும் ஒளி பரவட்டும். புதிய வாரம், புதிய நம்பிக்கை, புதிய சாதனைகள்.
1: Free, only. Free, only.

அவன் மறுபடியும் இந்த திங்கட்கிழமை வந்துவிட்டது. திங்கட்கிழமை என்றாலே சிலருக்கு சோம்பல். ஆனால் நினைவில் வையுங்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு புதிய வாய்ப்பு, புதிய கனவுகளை தொடங்கவும் புதிய இலக்குகளை அடையவும் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றவும். மேலும் இன்றைக்கு பழிக்கு போகிறவர்களுக்கும் வேலைக்கு போகிறவர்களுக்கும் மேலும் வீட்டில் இருக்கும் அம்மாமார்கள் அப்பமார்கள் குடும்பத்தினர் அனைவரும் இந்த நாள் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கட்டும்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கட்கிழமை மே மாதம் 25ஆம் தேதி அடுத்த உடனே நாம் சென்சுரிய துத்மோரை சேர்ந்த வெந்தியன் வீரப்பன் தனது பிறந்தாட்டின் அவன்புடன் விடகீடம் மஜயா பகுவீனமாய் அம்பிகை அதன் இழிலன் அந்நீ பல்லவி அந்தன் நீதன் அக்கா சிவானி சிவையன் ஆகியோரின் மேலும் வீரப்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் சிறப்பாக இந்த பாடலை நாம் டகு வாக்குவா உரை சேர்ந்த பூமகள் கண்டன் தனது பிறந்தாற்றின் அன்புடன் வடகிகிடம் அரசி மேலும் அப்பா நாதா அந்தன் குகன் அன்னி கமிலா மகள் தான்மையி அத்தி மாலா பெரியம்மா கருணா அண்ணன் செல்வன் வேலன் சின்னம்மா ஆந்தானி சித்தப்பா சச்சுதா மூக்கா உரை சேர்ந்த சுசி மேலும் சாம் லியா நூலாந்த் கிலான் மாமன்மார்கள் அத்திமார்கள் மேலும் கசின்ஸ் மேலும் ஸ்வீத் தோடுமார் தோடன்மார் மேலும் கண்டன் குடும்பத்தார் வீரப்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் இந்த பட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு ஃபோஜிசாக் ஊரைச் சேர்ந்த திரு கண்ணன் சுப்ராயன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய அம்மா பார்வதி மேலும் அவருடைய மனைவி அஞ்சனி மேலும் நிவானன் கிரியம் நிவேத் நிவாணி அழகி மேலும் பழனி ஜெயம் உதயம் பெரியானன் குடுவத்தார் சுப்ராயன் குடுவத்தார் ஆகியோரின் சார்பிலின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த திரு கெவின் முரன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அம்மா நீலா அப்பா சிவன் அவருடைய மனைவி ஆமந்தா சைந்தேவி மேலும் அக்கா ஷாலினி அத்தை இந்திராணி அத்தநாதன் மேலும் சதா செந்தில் கொழிலன் சின்னம்மா வள்ளி மோகன் முத்துக்கார் பெரியன் குடுவத்தார் ஆகியோரின் சார்பிலின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் லெஸ்காலி ஊரைச் சேர்ந்த திரு சுதீர் லட்சையா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் பக்கவாசிக்கும் அவருடைய அம்மா சுனிதா சகூன் உமா

அம்பர்களின்றைய இனிய திங்கக்கிழமை காலை நிகழ்ச்சியத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. உங்கள் அழகான காலை மேலும் இந்த புதிய வாரம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பற்றி ஆரோக்கியம் மற்றும் நல்ல செய்திகள் கொண்டு வரட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.